0: பங்களாவின் பாந்தர பகை
1: ருகுனட்ட ராஜராட்ட செங்கடகலட்ட www.liveFM.lk

0: ஆந்திராவின் பாந்தரேகாய்
1: லைவ் எஃப்எம்
2: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.liveFM.lk